0: கிட்டாய்ந்தா கிட்டாய் மையே நேமரே டல்லியன் எரிக்கை அம்புன் டங்கோ கைக்கம் நையே அடு கியூ லைங்கனென்னா.
1: Qu'est-ce que ça veut dire?
2: Il faut aimer ce que tu es. Sois fier de ce que tu es. Ne sois pas complexé. Donc je fais appel à la jeunesse de revenir vers leur appartenance.